அலிஃப் லாம் ரா மிய குருத்தொகை முராத்தன ஒடிகும் வணி அல்லாஹே மீ ஹிக்மத் தரிஃபுத்துகே எபஹி குர்ஆனுக ஆயத்துக்கே.

ஹமகஸ்வரம் ரேத்வா தஃபாத்துவும் கையாய் உடுதகாய் பிமுகா அவ்வோ ஹித்து எம்மெஹா தகை தீக தக்வா விருவா பயக தலீல் தகிவ்வா கங்கஸ்வரே.

ஹமகஷரும் ஈமாவே சாலிஹ் அமல் தக்குள மீஹுன்ன எவரெங்கே ஈமாங் கம்கே சபவும் எவரெங்கே வெரி ரஸ்கலாங்கே எவரென்ன தெதுமு தக்கவா நெதே நியமத்துகே ஸ்வர்கே தவுகா எவரெங்கே தசும் ஃபெங்கோர்த ஹிங்க ஹிங்கா ஹுன்னா நெதே.

அலிஃப் லாம் ரா மிய குருத்தகு முராத் தனவடிகம் வணி அல்லாஹ் மீ ஹிக்மத் தரிஃபத்துகே எபஹி குர்ஆனுக ஆயத்துகே.

அது மாதிரி பெஷ்முக கொத்தும் மேத்தி மேதி சகாஃபி ஐட்டம் சகாஃபி ஐட்டம் ஹுஷாலேதனி பிதபிங்கோபு மிஹால் அழகுமன பெண்ணனி மிஹார் சகாஃபி ஹெதுமு கமிதிபி கலகுலாகே கமிஹா ஹுது ஃபேலி அந்த ஃபதிங் ஹர்வால் பிரிலாஃப் அஹிமிமா மாஃபதி ஐட்டம் மிஹார் குரியம் மேதி புரதமி சகாஃபி